0: இது மொரிஷியஸ் வானொலி. நேரம் பிற்பகல் 1 மணி ஆகிவிட்டது. அன்பாண்ட மொரிஷியஸ் வானொலி இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த தித்திக்கும் புதன்கிழமை மத்திய வணக்கம். புதன்கிழமை தோறும் மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது நிகழ்ச்சி கேட்பீர்கள், உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இன்றைக்கு புதன்கிழமை ஆவணி மாதத்தின் 16 நாள். பக்தி பாடல்.

இன்றைய குரல் அறட்டுப்பால் ஒழுக்கமுடைமை குட் கண்டக்ட். ஒழுக்கமுடையவர்க்கு ஒவ்வாவே தீய வழுக்கியும் வாயாச் சொல். பொருள்: ஒழுக்கமானவர்கள் தீமையானவற்றை தவறியும் வாயில் கூட சொல்லுவது இல்லை. That is, those who study propriety of conduct will not speak evil, even forgetfully.

நம் தேவர் திருவள்ளுவரின் திருக்குறளில் ஒழுக்க முடைமை அதிகாரம் 14 என்பது ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்லதத்தை ஒழுக்கம் மற்றும் பண்பாட்டின் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது. இதோ உங்களுக்காக அதாவது

0: நாம் இக்குறப்பாக்களை ஒழுக்க முடைமை என்னும் குறப்பாக்களை பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்களை நீங்கள் கேட்கலாம். மேலும் இதனை பிரெஞ்சு மொழி பெயர்ப்பும் உண்டு. இதோ ஒழுக்க முடைமை.
1: ஒழுக்க முடைமை.
2: Une conduite morale confère la distinction. Elle doit donc être plus soigneusement gardée que la vie. Estimant la vertu, gardez-la à tout prix. Même si l'on a acquis des connaissances profondes, on verra que c'est elle et non les connaissances notre campagne, ici-bas et après la mort.

0: நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் கல்வி அறிவை விடவும் ஒழுக்கத்தை முதன்மையாக கருதுகிறார். ஒரு மனிதன் எவ்வளவு கற்றிருந்தாலும் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமும் தன்னலத்தையும் இல்லை என்றால் அவனது வாழ்க்கை அர்த்தமற்றதாகி விடும். ஆமங்கையரே, உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி.

1995 ஆண்டில் வெளிவந்த மரியாதை படத்து பாடல் இசைஞானி இளையராஜா அவர்கள் சமைப்பில் அமைந்துள்ள இப்படத்து பாடல்களின்

இன்னிசை திரை கீதங்கள் இன்சுவை தரும் பாடல்கள். இதோ வரும் சின்ன தம்பி படத்தில் வந்துள்ள ஒரு பாடல். ஓ பிரியா பிரியா.

இசைஞானி இளையராஜா அவர்கள் நெஞ்சே இருக்கும் ஒரு காதல் பாடல். இது இசைக்குள் சித்ரா மற்றும் எஸ்பி காலச்சந்திர எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இருவரும் சேர்ந்து பாடுகின்றார்கள்.

மத்திய நேர தன்னம்பிக்கை. இதோ சில வரிகள். தோல்விகள் உங்களை வீழ்த்த நினைக்கும் போது உங்கள் இலக்குகளை இன்னும் உயர்த்தி வையுங்கள். உழைப்பும் வீத முயற்சியும் இருக்கும் வரை எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. மேலும் நேற்று நீங்கள் செய்த தவறுகள் இன்று உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், அந்த அனுபவத்தை கொண்டு இன்றைய நாளின் எஞ்சிய பகுதி வெற்றிகரமாக மாற்றுங்கள்.

இசைப்புயரகுமானவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள தாளம் படத்து பாடலொன்றை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கவியரசு வைரமுத்து வரிகளில்

இயற்கையோடு கலந்த மனித மனதின் ஏக்கத்தையும் தேடலையும் விவரிக்கும் ஒரு தத்துவத்தை மெலோடி பாடலாகும். வாழ்க்கையின் பாதையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் துளைத்து விட்டு தேடும் ஓர் ஜீவனின் மனநிலையை கவரசு வேரமுத்து இப்பாடலை அழகாக வெளிப்படுத்துகிறது.

ஆமாங்கியரே, உங்கள் நிகழ்ச்சியில் இந்த அழகான பாடலுடன் நிறைவு பெற உள்ளது. உங்கள் இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துகிறேன். எமது அடுத்த நிகழ்ச்சி அதாவது சரியாக 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சேர்வை நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு அன்பர் பிரீத்தி அவர்கள், அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும் அதுவரையில் நன்றி, வணக்கம் நேர்களே.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandariki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கரிந்த இறைவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என் இசைப்பாடல்களும் மற்றும் பல சுவாரஸ்யமான விடயங்களும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வானொலி அன்பர்களே, இந்த இனிமையான நாளில் கருணை செய்வாய் என்னும் பாடலை, தெய்வீக பாடலை கேட்போமாக.

வருடி அன்பர்களை, அடுத்து வருவது ஔவையார் முடிந்த அருள்மொழி. அரவ மாட்டேன் என்றார் ஔவையார். அதாவது ஆத்திச்சோடு என்னும் அரியனூடில் பாம்பை பிடித்து விளையாட வேண்டாம் என்றார் ஔவையார். ஆகையால் நாங்கள் ஔவையாரின் அருட்சொற்களை பின்பற்றுவோமாக. அடுத்து வருவது இன்னிசைப்பாடல்கள். வானொலி அன்பர்களே, ஒன்னி கிருஷ்ணன் அவர்கள் பாடிய சுடும் நிலவு, ஒன்னி கிருஷ்ணன் மற்றும் குழுவினர்.

வாருடைய அன்பர்களை, அடுத்து வரும் சொன்னாலும் என்ற பாடலை சிறப்பாக இஷ்மவூரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் முதலி குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, மின்னலே என்னும் படம் இந்த நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் கலக்கிய ஒரு படமாகும். இந்த படத்தில் வந்துள்ள அருமையான பாடல்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும். இதோ கேட்கலாமா?

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழியற்றி கோடம் பக்கம் ஏரியா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: நமஸ்கார்
2: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
3: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.